They were racing. Freedom! He was chasing.

வணக்கம் உறவுகளை, உங்கள் அனைவரையும் இன்றைய எமது வெள்ளி மாலை நிகழ்ச்சியில் வானிசை வானொலியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆகஸ்ட் மாதம் 14 2026 கடந்த 2026 ஆகஸ்ட் மாதம் 11 சென்சஸ் நைட் அல்லது சென்சஸ் இரவு என்று இருந்தது. ஒவ்வொரு 5 ஒரு முறையும் இந்த சென்சஸ் ஆஸ்திரேலியாவில் வாழும் மக்களின் எண்ணிக்கை, குடும்பங்கள், வீடுகள், கல்வி, வேலைவாய்ப்பு, மொழி, பிறந்த நாடு போன்ற பல முக்கியமான தகவல்களை சேகரிக்கிறது. இந்த தகவல்கள் எதிர்காலத்தில் நமக்கு தேவையான பாடசாலைகள், வைத்தியசாலைகள், வீடுகள், போக்குவரத்து, முதியோர் சேவைகள், சமூக சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பை திட்டமிடுவதற்கு பயன்படுத்தப்படும். இதில் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல வேண்டியிருக்கிறது. 2026 சென்சஸ் நைட் செவ்வாய்க்கிழமை 11 ஆகஸ்ட் 2026 நடைபெற்று விட்டது. அன்று அந்த சென்சஸை செய்யவில்லை, இப்போது எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். இதில் சில விடயங்கள் இருக்கிறது, சில நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நீங்கள் அவற்றை செய்யாமல் விட்டால், அல்லது உங்களுக்கு அந்த கடிதம் கிடைக்காமல் விட்டால், அல்லது உங்களது வீட்டில் யாராவது வெளிநாட்டில் இருந்தார், அவர் வெளிநாட்டில் இருந்திருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அதுபோல் உங்களுக்கு வீசா இருக்கிறதா, வீசா உள்ளவர் என்ன செய்ய வேண்டும், வீசா இல்லாதவர் என்ன செய்ய வேண்டும், இது போன்ற பல சிக்கல்கள், பல கேள்விகள் எம்மவர்கள் மத்தியில் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு இன்று நாம் எம்மால் முடிந்த பதில்களை எமது வானிசை வானொலியின் வெள்ளிமாலை நிகழ்ச்சி ஊடாக தரவிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக கேட்டால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் முதலே ஒரு பாடலை கேட்டுவிட்டு மனதை கொஞ்சம் சாந்தமாக்கிக் கொண்டு நாங்கள் அந்த விவரங்களுக்கு செல்லலாம். செல்வோமா? இப்போது ஒரு இனிமையான பாடல் உங்களுக்கு வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகள்.

நேர்கள் இணைந்திருப்பது வானிசை வானொலியின் வெள்ளிமலை நிகழ்ச்சியோடு. கடந்த செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி சென்சஸ் முடிந்து விட்டது. இதன் பிறகும் இவன் என்னடா சென்சஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் சென்சஸை சரியாக செய்திருந்தால் சரி, ஆனால் பலருக்கு குழப்பங்கள் இருக்கிறது. பலர் சில கேள்விகளை சமூக வலைதளங்களில் அல்லது சமூக ஊடகங்களில் முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் தான் இந்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் சென்சஸை சரியாக செய்து முடித்திருக்காவிட்டால் உங்களுக்கு ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 364 தண்டப்பணமாக கூட வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. எனவே நீங்கள் இதை சரியாக செய்திருக்க வேண்டும். சரியாக செய்யாவிட்டால் நீங்கள் இனியும் தாமதிக்காமல் இதை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த விவரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது, இனி நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நான் சரியாக செய்யவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஏதாவது தவறு விட்டிருந்தால், அதாவது உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு வீட்டுக்கு கடிதம் வந்திருக்காரு அல்லது பாஸ்வேர்ட் கிடைத்திருக்காது அல்லது உங்களுக்கு ஆன்லைனில் இதை செய்ய முடியாமல் இருந்திருக்கும், எனவே அதற்கெல்லாம் என்ன வழி என்று நீங்கள் நினைத்தால் அதற்கெல்லாம் வழி இருக்கிறது. ஏபிஎஸ் தெளிவாக கூறுகிறது, இன்னும் சென்சஸை முடிக்காதவர்கள் இப்போதும் ஆன்லைனில் சென்சஸை கம்ப்ளீட் செய்யலாம். அல்லது உங்களுக்கு பேப்பர் ஃபார்ம் தான் தேவையாக இருக்கிறது என்றால் பேப்பர் ஃபார்ம் ஒன்றை நீங்கள் கோரலாம். அதற்கு நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த தொடர்பு இலக்கத்தையும் நான் இந்த நிகழ்ச்சியில் தருகிறேன். அதுபோலவே சென்சஸ் செய்ய நீங்கள் தவறியிருந்தால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்சஸ் செய்ய மறந்து விட்டீர்களா, உங்களுக்கு சென்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர் வரவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். ஏபிஎஸ்இன் சென்சஸ் வெப்சைட்டில் இதற்கு தேவையான தகவல்கள் அங்கு இருக்கிறது. அங்கு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, அல்லது ஆன்லைனில் நீங்கள் செய்து முடிக்கலாம். சென்சஸ் தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் 1-8-0-0-0-0, அதாவது 1-8-0-0-0-1-8-1-2-2-7 1-8-0-0-0-1-8-1-2-2-7 இந்த இலக்கங்களுக்கு அழைத்து உங்களது உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போது சென்சஸ் அன்று நான் வீட்டில் இல்லை, நான் வீட்டுக்கு வெளியே இருந்தேன், அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற விவரம் உங்களுக்கு தேவைப்படலாம். சரி, அதற்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அந்த விவரங்களையும் நாங்கள் உங்களோடு உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றோம். இணைந்திரங்கள், ஒரு பாடலை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அந்த விடயங்களுக்கு நாங்கள் வருகிறோம்.

நேர்கள் இணைந்திருப்பது வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு. நாங்கள் இன்று இந்த சென்சஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நடந்து முடிந்த சென்சஸ் தான், ஆனால் இதில் பலருக்கு பல குழப்பங்கள் இருக்கிறது. அதாவது இன்று இப்போது நாங்கள் இந்த இடத்தில் பேசவிருப்பது, நான் சென்சஸ் நைட் அன்று வீட்டில் இல்லை, என்ன செய்வது என்பது ஒரு பலரது கேள்வியாக இருக்கிறது. இது பலருக்கு ஒரு குழப்பமான விடயமாகவும் இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் மெல்போர்னில் வசிக்கின்றீர்கள், ஆனால் 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரவு நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லாமல் வேறு இடத்தில் தங்கியிருந்திருந்தால் நீங்கள் சென்சஸ் ஃபார்மில் எங்கிருந்தீர்களோ அந்த இடத்தின் அடிப்படையில் சென்சஸ் செய்ய வேண்டியிருந்திருக்கலாம். ஏபிஎஸ் கூறுவது என்னவென்றால், சென்சஸ் நைட் அன்று நீங்கள் வேறு இடத்தில் தங்கியிருந்தால் நீங்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து சென்சஸ் ஃபார்மை கம்ப்ளீட் செய்ய வேண்டும் என்பதாகும். அதனால் நான் வீட்டில் இல்லை, எனவே சென்சஸ் தேவையில்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது முதலில். அதாவது நீங்கள் வீட்டில் இல்லாவிட்டாலும் நீங்கள் வேறு ஒரு இடத்தில் இருந்தால், அதாவது நீங்கள் மெல்பர்னில் இருக்கின்றீர்கள், உங்கள் ஒரு நண்பரை பார்ப்பதற்காக நீங்கள் சிட்னிக்கு சென்றிருக்கின்றீர்கள், அப்போதான நீங்கள் சிட்னியில் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அந்த நைட்டில் நீங்கள் எங்கிருந்தீர்களோ அதை நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி பதிவு செய்யாமல் வேறொரு இடத்தில் இருப்பவர் அங்கும் பதிந்து இங்கும் பதிந்திருந்தால் அது சில நேரங்களில் உங்களுக்கு சிக்கலை தெரிவித்தரலாம். அப்படி நீங்கள் ஏதாவது தவறு விட்டிருந்தால், நீங்கள் நான் ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட இலக்கமான 1800, அதாவது 1801 கழித்து இந்த தவறுகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் இதை கண்டுபிடித்தால் சில நேரங்களில் அவர்களாக இந்த தவறுகளை நிவர்த்தி செய்யும்படி உங்களுக்கு கூறக்கூடும். அப்படி கூறி நீங்கள் அதை செய்யாமல் விட்டால் மறுபடியும் உங்களுக்கு அந்த தண்டப்பணம் செலுத்துவதற்காகவும் வேண்டி வரலாம். எனவே இவற்றை நீங்கள் சரி செய்வது உங்களது கடமை. இந்த நாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களது கடமையாக இருக்கிறது. ஆனால் நான் வெளிநாட்டில் இருந்தேன், என்னப்பா செய்வது? நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன், அல்லது இந்தியாவுக்கு போயிருந்தேன், அல்லது நியூசிலாந்துக்கு போயிருந்தேன், நான் இப்போ என்ன செய்யலாம் சொல்லி நீங்கள் கேட்டீங்களானால், உண்மையில் நீங்கள் தனியாக சென்சஸ் அந்த கம்ப்ளீட் செய்ய வேண்டிய அவசியமில்லை. வெளிநாட்டில் இருந்திருந்தால் நீங்கள் அந்த சென்சஸ் ஃபார்மை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அதையும் நீங்கள் அந்த இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் வழக்கமாக வசிக்கும் ஆஸ்திரேலியன் ஹவுஸ் ஹோல்டில் மற்றவர்கள் சென்சஸ் ஃபார்மை நிரப்பும் போது நீங்கள் சென்சஸ் நைட் அன்று வெளிநாட்டில் இருந்ததாக குறிப்பிட வேண்டும். அதாவது நீங்கள் இல்லாமல் இருந்தாலும் உங்களது மற்றவர்கள் அந்த ஃபார்மை நிரப்பும் போது நீங்கள் வெளிநாட்டில் இருந்ததாக குறிப்பிட வேண்டும். அதுபோலவே நீங்கள் குடும்பமாகவே வெளிநாட்டில் இருந்திருந்தால், அன்று நீங்கள் குடும்பமாகவே வெளிநாட்டில் இருந்து இப்போதுதான் வந்திருக்கிறீர்களானால் நீங்கள் தாராளமாக அந்த இலக்கங்களுக்கு அழைத்து இந்த விடயங்களை மீண்டும் ஆன்லைனில் செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது முடிந்த விடயம், எனவே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதனால் வெளிநாட்டில் இருந்தவர்கள் தேவையில்லாமல் ஒரு தனி சென்சஸ் ஃபார்ம் நிரப்புவதற்கு பதிலாக உங்கள் குடும்பத்தில் உள்ள ஃபார்ம்களிலேயே அதை நீங்கள் செய்து கொள்ளலாம், அல்லது குடும்பமாக வெளிநாட்டில் இருந்தால் நீங்கள் தாராளமாக அவர்களை தொடர்பு கொண்டு செய்துவிடலாம். ஆனால் இப்போது உங்களது தாய் தந்தையர் அல்லது நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் விசிட்டர் விசாவில் வந்திருப்பார்கள், அல்லது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவர்கள், அப்படியான விடயங்கள் என்ன செய்வது, எப்படி செய்வது என்ற ஒரு குழப்பம் சிலருக்கு இருக்கிறது. ஏனென்றால் நம்பர்களில் பலர் தாய் தந்தையரை அழைத்திருப்பார்கள், அல்லது குடும்பத்தினரை அழைத்திருப்பார்கள், அவர்கள் இவர்களோடு அந்த வீட்டில் தங்கியிருந்திருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வது என்பது விடயங்களையும் நாங்கள் பேசலாம். ஆனால் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு சலிப்பாக இருக்கும். எனவே வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியில் மற்றொரு இனிமையான பாடலை கேட்டுவிட்டு அந்த விடயங்களுக்கு வருவோம். அந்த விசிட்டர் விசா வைத்திருப்பவர்கள் அல்லது ஸ்டூடெண்ட் விசாவில் இருப்பவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை பற்றிய விவரங்களை நாங்கள் பார்ப்போம்.

நேர்கள் இணைந்திருப்பது வானிசை வானொலியின் வெள்ளிமாலை நிகழ்ச்சியோடு. ஆம், இன்றைய எமது வெள்ளிமாலை நிகழ்ச்சியில் நடந்து முடிந்த சென்சஸ் தினத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்திருக்க தேவையில்லை போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பலருக்கு குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பங்கள் சம்பந்தமாக நாங்கள் சில விடயங்களை, சில தேவைகளை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை இதுவரை கேட்காதவர்கள் எமது நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமானால் ஆன்லைனில் சென்றும் நீங்கள் எமது வானிசை வானொலியின் வெள்ளிமாலை நிகழ்ச்சியை கேட்கலாம். எனவே நாங்கள் முதலில் சொன்ன தகவல் கேட்க வேண்டுமானால் நீங்கள் எமது பாட்காஸ்டில் இந்த நிகழ்ச்சி வரும். எனவே அதில் சென்று நீங்கள் அந்த விவரங்களை கேட்டுக் கொள்ளலாம். இப்போது நாங்கள் இந்த பாடலுக்கு முன்னர் கூறியது போல, இந்த விசிட்டர் விசாவில் அல்லது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவர்கள் இதை நிரப்ப வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும் போன்ற விவரங்களை நாங்கள் இப்போது பார்ப்போம். ஆம், நீங்கள் விசிட்டர் விசாவில் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தாலும், நீங்கள் பெர்மனன்ட் விசா அல்லது சிட்டிசனாக இருக்க வேண்டிய மட்டுமே என்று பதிலை, நீங்கள் என்ன விசாவில் இருந்தாலும், சில நேரங்களில் நீங்கள் விசா இல்லாமல் இருந்தால் கூட இதை செய்ய வேண்டும், ஆனால் விசா இல்லாதவர் என்று நீங்கள் குறிப்பிடுவது உங்கள் பொறுப்பு. அந்த விவரங்கள் பதியப்படுமா பகிரப்படுமா என்பது எனக்கு தெரியாது. எனவே அதை பற்றி நான் இங்கு பேச விரும்பவில்லை, எனக்கு தெரியாத விடயங்களை. ஆனாலும் நீங்கள் விசிட்டர் விசா அல்லது ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக உங்களை பதிந்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் பதியாத பட்சத்தில், நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல, நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் சரியான விடவங்களை பதிவது நல்லது. ஏனென்றால் சில நேரங்களில் அவர்கள் மீண்டும் விவரங்களை சரிபார்ப்பார்கள். இப்போது எல்லாம் ஏஐ மயமாக மாறியிருக்கிறது. ஏஐ மயமாக மாறியிருக்கும் போது அவர்களுக்கு சில நேரங்களில் உங்கள் வீட்டில் யாராவது விசிட்டர் விசாவில் வந்தவர்கள் இருப்பார்கள், அதை நீங்கள் குறிப்பிட தவறியிருந்தால் சில நேரங்களில் மீண்டும் அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு இவர் இந்த நேரத்தில் இப்படி இருந்தாரா என்று கேட்கக்கூடும். அது உங்களுக்கு வீண் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். எனவே நீங்களாகவே அவர்களை தொடர்பு கொண்டு அல்லது இமெயில் செய்து அவர்களுக்கு இவர் எமது வீட்டில் தான் அன்று இரவு இருந்தார், எங்களுக்கு தெரியவில்லை, இவரை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று என்பதை நீங்கள் உண்மையை சொன்னால் எப்போதுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் கொலை குற்றம் செய்தவர் இல்லை, இது ஒரு சாதாரண தவறு. எனவே நீங்கள் தாராளமாக விசிட்டர் விசாவில் இருந்தவர்களை நீங்கள் பதிவது நல்லது, பதிய வேண்டும் என்று அவர்களது இணையதளம் சொல்கிறது. எனவே நீங்கள் தாராளமாக இந்த விடயங்களை பதிவு செய்ய வேண்டும். அதுபோலவே எனக்கு ஆங்கிலம் தெரியாது, என்னால் இந்த ஃபோமை நிரப்ப முடியாமல் இருக்கிறது என்றால், அதற்கும் உங்களுக்கு மொழி தெரியாதவர்கள் என்ன செய்வது என்பதுக்கு இதுவும் நமது தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தகவல். அதுபோலவே பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உங்களை தமிழர்கள் என்று பதிய வேண்டும் என்பதை கூறியிருந்தார்கள். அல்லது நீங்கள் இலங்கை தமிழரா இந்திய தமிழரா என்பதை நீங்கள் பதியலாம். அதுபோன்ற பல விவரங்களை, அல்லது நீங்கள் உங்களது இன குடும்பத்தை தனியாக குறிப்பிட வேண்டுமென்றால், என்றால் அவர்கள் பல கேட்டகரியை அதில் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இப்போது இலங்கை தமிழர் என்று சொல்லி இந்திய வம்சாவளி இலங்கை தமிழர் என்பதையும் நீங்கள் அதில் ஒரு சப் கேட்டகரியாகவும் குறிப்பிடக்கூடிய வசதியாக கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி எல்லாரும் செய்வார்களா என்று தெரியாது. எனவே அப்படி செய்வார்களுக்கு உங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்தால், நீங்கள் TISN நேஷனல் இலக்கம் இருக்கிறது, 1311 1315 0 1311 4 5 0 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு மொழிபெயர்ப்பாளர் உதவிய ஒருவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த விடயங்களை மீண்டும் செய்யலாம். ஏனென்றால் சென்சஸ் கட்டாயமான ஒரு விடயம். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல உங்களுக்கு சில நேரங்களில் தண்டப்பணம் அறவிடக்கூடிய இடங்களுக்கும் வரலாம். எனவே இதில் நீங்கள் கவலையீனமாக இருக்காமல் நிச்சயமாக இந்த சென்சஸ் விடயங்களில் கவனமாக செயல்படுங்கள் என்பதை எமது இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் சொல்லவிருக்கின்றோம். இனி சொன்ன விவரங்களை தொகுத்து நான் மறுபடியும் சொல்லவிருக்கின்றேன். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தொடர்ந்து இவற்றை கேட்டுக் கொண்டிருந்தால் உங்களுக்கு சலிப்பு தட்டும் இல்லையா? இது ஒரு வானொலி நிகழ்ச்சி. வானொலி என்றால் கொஞ்சம் பாட்டும் வரும். இப்ப ஒரு பாடலை கேட்டுவிட்டு, ஒரு அழகிய இனிமையான பாடலை கேட்டுவிட்டு அந்த தொகுப்பை நாங்கள் கேட்போம்.

மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் வானிசை வானொலியின் வெள்ளி வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று நாங்கள் நடந்து முடிந்த சென்சஸ் இரவில் சென்சஸ் செய்ய தவறியவர்கள் அல்லது அதில் சில தவறுகளை விட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்திருக்க வேண்டும், இனி என்ன செய்யலாம் போன்ற விவரங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நான் இதற்கு முன்னர் பேசிய விடயங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இப்போது நான் உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். நீங்கள் என்னென்ன செய்திருக்க வேண்டும், எப்படியாக இதை செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி நீங்கள் இதில் தெரிந்து கொள்ளலாம். எனவே இதை ஒரு கட்டாயமான விடயம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இது உண்மையில் ஒரு மிகவும் கட்டாயமான விடயம், நீங்கள் செய்ய வேண்டிய விடயம். இதை நீங்கள் சரியாக செய்யாவிட்டால் உங்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, எனவே விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தயவு செய்து நீங்கள் இந்த தவறுகளை செய்திருந்தால் நீங்கள் தாராளமாக அதை திருத்திக் கொள்ளலாம். அது ஒன்றும் நீங்கள் திட்டமிட்டு செய்த குற்றமல்ல, எனவே அதை நீங்கள் திருத்திக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் நான் இந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சென்சஸ் கட்டாயமா? ஆம், சென்சஸ் என்பது கட்டாயம், நீங்கள் நிச்சயமாக அதை செய்தே ஆக வேண்டும். அதாவது சென்சஸ் நைட் அன்று நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து அனைவரும் சென்சஸ் ஃபார்மில் சேர்க்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் சென்சஸ் செய்ய தவறியவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. முதலில் செய்ய வேண்டியது ஏபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு உங்கள் நிலைமையை விளக்கி சென்சஸை எவ்வாறு கம்ப்ளீட் செய்வது என்று தெரிந்து கொள்வது. உங்கள் தகவல்கள் பாதுகாப்பானதா? பலருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கிறது, நான் சென்சஸில் கொடுக்கும் தகவல் கவர்மெண்டில் வேறு பயன்பாட்டுக்கு போய்விடுமோ என்ற பயம் இருக்கிறது. அதாவது ஏபிஎஸ் கூறுவதன்படி சென்சஸ் தகவல்கள் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. சென்சஸ் தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான பிரைவசி மற்றும் சீக்ரெட்டரி விதிமுறைகள் உள்ளன. எனவே அதிகாரபூர்வமாக சென்சஸ் வழிமுறைகளை பின்பற்றி தகவல்களை வழங்கலாம். ஏனென்றால் இப்போது இந்த டேட்டா என்பது பலருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. நான் கொடுக்கும் தகவல்கள் வேறு எங்காவது பகிரப்படுமா அல்லது வேறு விடயங்களுக்கு இது பகிரப்படுமா என்ற பயத்தை நீங்கள் கொள்ள வேண்டியதில்லை, ஏனென்றால் இது நீங்கள் ஒரு அரசு நிறுவனத்துக்கு வழங்கும் தகவல். இறுதியாக நீங்கள் சென்சஸ் ஃபார்மை இன்னும் கம்ப்ளீட் செய்யவில்லை என்றால், சென்சஸ் லெட்டர் கிடைக்கவில்லை என்றால், சென்சஸ் நம்பர் அல்லது பாஸ்வேர்ட் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால், சென்சஸ் நைட் அன்று வேறு இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் அல்லது வெளிநாட்டில் இருந்திருந்தால் அல்லது இங்கிலீஷ் மொழி உதவி தேவைப்பட்டால் அல்லது நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவிலோ வேறு விசா விசிட்டர் விசாவிலோ இருந்தீர்கள், அதனால் நான் பதியவில்லை என்ற குழப்பம் உங்களுக்கு இருந்தால் அல்லது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டிருந்தால், நீங்கள் முதலில் அதிகாரபூர்வமாக ABS சென்சஸ் வெப்சைட்டை பாருங்கள். அங்கு 1800 181 227 1800 181 227 1-8-0-1-8-1-2-2-7 1-8-0-1-8-1-2-2-7 எல்லா மொழிகளிலும் சொல்லிவிட்டேன், இனி சிங்களத்தில் தான் சொல்லணும். இந்த இலக்கங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சென்சஸ் கண்டாக்ட் சென்டரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் விவரங்களை விளக்குங்கள். நான் இப்படியான விடயத்தை செய்துவிட்டேன், இப்படியான விடயங்களை செய்யவில்லை என்பதை விளக்குங்கள். அப்போது அவர்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துவார்கள். சென்சஸ் என்பது ஒரு ஃபோம் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவில் நமது சமூகத்தின் எதிர்காலம் தேவைகளை பதிவு செய்யும் ஒரு முக்கியமான கணக்கெடுப்பு. எனவே உங்கள் சென்சஸை சரியான முறையில் கம்ப்ளீட் செய்யுங்கள். உங்கள் பங்களிப்பு முக்கியம். அதுபோலவே இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் தமிழர்களாக இருந்தால் அல்லது நீங்கள் இலங்கை தமிழர் என்று பதியலாம் அல்லது இந்திய தமிழர்கள் என்று பதியலாம், ஆனால் நீங்கள் தமிழர்கள் என்று பதிவது முக்கியம். தயவு செய்து நீங்கள் அதை இந்திய தமிழர் இலங்கை தமிழர் என்று பதிய விரும்பாவிட்டால் நீங்கள் தமிழர்கள் என்றாவது முக்கியமாக பதிய வேண்டும் என்பதை எமது இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எமது வானிசை வானொலியின் வெள்ளிமாலை நிகழ்ச்சியில் உங்களுக்கு தேவைப்பட்ட தகவல்களை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே நீங்கள் இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக இப்போது இது ஒரு ஆன்லைன் யுகம், நீங்கள் ஒன்லைனில் தேடிப்பட்டு பெற்றுக்கொள்ளலாம். என்றாலும் உங்களுக்கு தேவையான விடயங்கள் மேலும் இருந்தால் நீங்கள் இவற்றில் எமது ஆன்லைன் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். தொடர்ந்து பல பாடல்கள், பல இசை நிகழ்ச்சிகள், பல தொகுப்புகள் வர இருக்கின்றன, எனவே அவற்றையும் கேளுங்கள் என்று கேட்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சார்தான். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சொந்தங்களே.

0: ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலே வெள்ளிதோறும் வானலைகளில் வலம் வரும் வான் இசையை நேசிக்கும் நெஞ்சங்களே, நேர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் அப்துல் ஹமீதின் வாத்சல்யம் நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். பிறந்த மண்ணையும் உறவுகளையும் பிரிந்து வாழும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நமது இன அடையாளத்தை பேணுவதற்கு என எஞ்சி இருப்பதே மொழி ஒன்றுதான். தாய்மொழி அறியாத சமூகம் தன் முகத்தை தொலைத்த சமூகமாகவே கருதப்படும். அந்நிய மொழியும் கலாச்சார கலப்பும் நிறைந்த சூழலில் நமது மொழி அடையாளத்தை காப்பதற்கென அரும்பணியாற்றும் ஊடகங்களில் முக்கியமானது வானொலி. குழந்தை முதன் முதலில் பேச கற்றுக்கொள்ள துணையாவது அதன் செவிப்புலன் தானே. அது இல்லாத குழந்தை ஊமையாகிவிடும். எனவே செவி வழியாக சென்றடையும் சக்திமிக்க வானொலி எனும் ஊடகத்தை இயந்திரமயமான வாழ்க்கையின் இடையேயும் எடுத்து நடத்தும் நம் ஒலிபரப்பாளர்கள் நன்றியுடன் பாராட்டப்பட வேண்டியவர்கள். வாரத்தில் ஒரு நாள் தான் என்றாலும் தன் வாழ்க்கையின் பயனுள்ள பொழுதுகளை இவ்வானொலி நிகழ்ச்சிகளுக்காக அர்ப்பணித்து உழைத்து வரும் சகோதரர் குமார் சின்னத்துறை அவர்களது பணி புலம்பெயர் தமிழர்களால் பாராட்டி மகிழ வேண்டிய பணியாகும். காலச்சூழலை கருதி ஜனரஞ்சகமும் சேர்த்து பயனுள்ள தகவல்களையும் வழங்கி வரும் பாணியும் மிச்சத்தக்கது. இவரது முயற்சி மேலும் பல்கிப் பெருக நேர்களாகிய உங்களது ஒத்துழைப்பும் வர்த்தக பெருமக்களது ஆதரவும் மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். தமிழ் பேசும் தலைமுறை புலம்பெயர்ந்த மண்ணிலும் உண்டு என எதிர்காலத்திலும் நாம் மார்த்தட்டிச் சொல்லும் காலம் மலர வான் இசையின் பங்கும் கணிசமாக உதவும் என்று நம்புகிறேன். வானிசை மேலும் பல ஆண்டுகள் வெற்றி பாதையில் வீறு நடை போட மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க வானிசை வானொலி.
1: வானிசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் WinFM சமூக வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. முதலில் விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் இசையில் The Wedding Song பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு கென் கருணாஸ் வரிகளை எழுதி சூர்யா பாடியுள்ளார்.

நேயர்கள் இணைந்திருப்பது வானிசியின் வெள்ளிமாலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிகளை 88.9 FM-லும் winfm.org.au என்ற இணையதளத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதையின் தலைப்பு ஆயுதங்கள். ஒரு குருவும் அவருடைய சீடர்களும் ஆற்றங்கரையோரம் கலக்கலப்பாக பேசிக்கொண்டே சென்றனர். ஒரு சீடன் கேட்டான், குருவே, பூர்வாசிரமத்தில் நீங்கள் ஒரு பெரிய போர் வீரராக இருந்ததாகவும் பல நாடுகளுக்கு பயணம் செய்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்ததாகவும் மூத்த சீடர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நிஜம்தானா? நிஜம்தான். ஆனால் அதெல்லாம் அந்த காலம். இப்போது நான் ஆயுதங்களை கைவிட்டு விட்டேன் என்றார் குரு. ஏன் குருவே, போர் தவிர ஆயுதங்களே தேவையில்லையா? சரி தவறு என்பதல்ல என் வாதம். புத்தி கூர்மையும் அமைதியும் விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை என்று புரிந்துவிட்டது எனக்கு. குருவின் வார்த்தைகளில் சீடர்களுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. அவரை சோதித்து பார்த்துவிட முடிவு செய்து ஒரு திட்டம் போட்டனர். நாளை குரு தியானத்தில் இருக்கும்போது நாம் இருவரும் மறைந்திருந்து அவரை தாக்குவோம். அப்போது அவர் ஆயுதங்களை எடுக்காமல் நம்மை எப்படி சமாளிக்கிறார் என்று பார்ப்போம் என்று முடிவு செய்தனர். மறுநாள் வகுப்புகள் முடிந்ததும் குரு வழக்கம் போல தியானத்தில் ஆழ்ந்துவிட இந்த இரு சீடர்கள் மட்டும் ஓலை தட்டிகளுக்கு அப்பால் மறைந்து கொண்டனர். சில நிமிடங்கள் கழித்து இருவரும் மெல்ல வெளியே வந்தனர். பேசி வைத்தபடி இருவரும் குருவின் மீது இரு பக்கம் இருந்து பாய்ந்தனர். குரு முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அவர்கள் பக்கத்தில் நெருங்கும் வரை கண்மூடி அமைதியாக இருந்த குரு கடைசி வினாடியில் சற்று முன்னே வந்து குனிந்து கொண்டார். சீடர்கள் இருவரும் மடேர் என்று மோதிக்கொண்டு தரையில் விழுந்து உருண்டனர். எதுவும் நடக்காதது போல் தியானத்தை தொடர்ந்தார் குரு. குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் இல்லை என்பதையும் அறிவுக்கு மிஞ்சிய ஆயுதம் இல்லை என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இத்துடன் இந்த கதை முடிந்துவிட்டது. இப்போது கருப்பு திரைப்படத்திலிருந்து சாயா பியாங்கர் இசையில் ராத்துராசன் பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு விவேக் வரிகளை எழுதி சாயா பியாங்கர், மகாலிங்கம் மற்றும் பால்டப்பா பாடியுள்ளார்கள். அடுத்த முறை உங்களிடம் வேறொரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா. நன்றி, வணக்கம்.

நேர்களுக்கு வணக்கம். 88.9 பாண்பலை வரிசை நூடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தினூடாகவும் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிலைய நேரம் சரியாக 7 மணி. தொடர்ந்து வருவது இன்றைய உலக செய்திகள். லண்டன் பிபிசியின் அனுசரணையில் எடுத்து வரப்படுகின்றது.

0: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அதிகரிக்கும் பதற்றம். குஷ்ரா பகுதியில் உள்ள பாலத்தீன குடும்பங்களை வெளியேற்றிய இஸ்ரேல் ராணுவம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் ஐரோப்பாவில் நிகழ்ந்த மிக முக்கியமான சூரிய கிரகணம். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே காணக்கூடிய இந்த அரிய நிகழ்வை காண திரண்ட லட்சக்கணக்கான மக்கள். சர்ச்சைக்குரிய குரில் தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்ட ரஷ்ய அதிபர் புட்டின். இந்த பயணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என கூறும் ஜப்பானிய பிரதமர். இந்த ஆண்டின் 5வது வெப்ப அலையை எதிர்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகள். சுகாதார அச்சுறுத்தல்களுடன் காட்டுத்தீ பரவலுக்கான அபாயமும் அதிகரிப்பு. புதிய மொழிகளை எளிமையாக கற்றுக்கொள்ள உதவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். நைஜீரியாவில் உள்ள இளைஞர்களின் வாழ்வில் AI ஏற்படுத்தியுள்ள மாற்றம் குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியம் மைக்கேல். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இஸ்ரேலிய குடியேறிகள் பாலத்தீன குடும்பங்களை முற்றுகையிட்டு வந்த பல வீடுகளை இஸ்ரேலிய ராணுவம் காலி செய்துள்ளதாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள குஷ்ரா மேயர் அப்தல் அசிம் வாடி கூறினார். இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை நகரம் மூடப்பட்ட ராணுவ மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று இஸ்ரேலிய ராணுவம் தன்னிடம் தெரிவித்துள்ளதாக அப்தல் அசிம் வாடி தெரிவித்தார். இந்த நடவடிக்கை குஷ்ராவில் உள்ள குடியிருப்பு வாசிகளின் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டது என்று ராணுவம் கூறுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தங்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேற வெறும் 30 நிமிடங்களே அவகாசம் கொடுத்ததாக அந்த குடும்பங்களில் ஒன்றை சேர்ந்தவர் பிபிசியிடம் கூறினார். இதுகுறித்து ஜெருசலேமில் உள்ள பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் யோலன் நெல் தெரிவிப்பதை பார்க்கலாம்.
1: எங்களுடன் பகிரப்பட்ட காட்சிகளில் இஸ்ரேலிய படைகள் கிராமத்திற்குள் அணிவகுத்து செல்லும் காட்சிகள் காணப்படுகின்றன. அவர்கள் இப்போது பல பாலத்தீன வீடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர். அவற்றை தற்போதைக்கு ராணுவ முகாம்களாக கையகப்படுத்தியுள்ளனர். மேலும் கிராமத்தின் புறநகர் பகுதியில் பாலத்தீன குடும்பங்கள் வசிக்கும் 2 வீடுகளும் இதில் அடங்கும். அங்கு அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த கடும் போக்குவாத குடியேறிகள் குழுவால் தங்கள் வீடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் இது தொடர்பாக அதிகம் எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்த நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு சுருக்கமான அறிக்கையை மட்டுமே வெளியிட்டது. அதில் இந்த 2 சட்டவிரோத குடியேற்ற முகாம்களை அகற்றியுள்ளதாக கூறியுள்ளது. குஸ்ராவில் உள்ள மக்களால் பகிரப்பட்ட இருட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் அதில் இருந்தன. அதில் ஒரு புல்டோசர் மற்றும் சுமார் 1 டசன் இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் இருளில் கிராமத்திற்குள் செல்வதை பார்க்க முடிந்தது.
0: இஸ்ரேலிய குடியேறிகளின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் கண்டனத்துக்குரியது என்றும் இது தொடர்பாக அரசு விசாரித்து வருவதாகவும் இஸ்ரேலிய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். நப்லஸின் தென்கிழக்கில் உள்ள குஷ்ரா கிராமத்தில் நடந்துள்ள சம்பவங்கள் குடியேறிகளுக்கு எதிராக போதுமான நடவடிக்கை எடுக்கப்படாத நிலை மற்றும் அதிகரித்து வரும் குடியேறிகளின் வன்முறையை சமாளிக்க இஸ்ரேலிய படைகள் திணறி வருவது குறித்த கவனத்தை ஈர்த்துள்ள சமீபத்திய சம்பவமாகும். இந்த ஆண்டு பாலத்தீன சமூகங்கள் மீது குடியேறிகள் நடத்தும் வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது. தினமும் சராசரியாக 6 தாக்குதல்கள் நடைபெறுவதாகவும் அது தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் கக்கஃபி இதில் அமெரிக்க தூதரகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்றும் இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் என்று அவர் அழைப்பவர்களை அகற்ற தங்கள் கோரிக்கையை ஏற்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அங்கு சென்றுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். குஷ்ராவில் இந்த நிலைமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. அப்போது குடியேறிகள் பாலத்தீன குடும்பங்களின் வீடுகளுக்கு செல்லும் சாலையை தடுத்து அவர்களின் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகத்தை துண்டித்தனர். அந்த இடத்திற்கு முதலில் வந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் குடியேறிகளுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்தனர். இதற்காக அந்த வீரர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பின்னர் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. ஐரோப்பா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் இந்த பிராந்தியத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான சூரிய கிரகணத்தை கண்டுகளித்தனர். வடக்கு ஸ்பெயின், ஐஸ்லாந்து மற்றும் கிரீன்லாந்தின் ஒரு பகுதி வழியாக சென்ற கிரகண பாதையில் இருந்தவர்கள் நிலவு சூரியனை கடந்து சென்றபோது சூரியன் முழுமையாக மறைக்கப்படுவதை கண்டனர். அந்த பாதையின் இருபுறமும் 100 கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தவர்களால் வெப்ப அலை வீசும் தெளிவான வானிலை காரணமாக ஒரு பகுதி சூரிய கிரகணத்தையும் காண முடிந்தது. பிபிசியின் அறிவியல் செய்தியாளர் பல்லப் கோஸ் ஃபர்கோஸ் நகரிலிருந்து வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
2: சூரிய ஒளியின் கடைசி கீற்றும் மறைகிறது. ஒரு ஒளிக்கீற்று, வானத்தில் ஒரு வைர மோதிர வடிவ தோற்றம், பின்னர் முழு கிரகணம். வழக்கமாக மறைந்திருக்கும் சூரியனின் ஒளிவீசும் வளிமண்டலம் இப்போது 1 அல்லது 2 நிமிடங்களுக்கு அதன் முழு பொலிவுடன் வெளிப்படுகிறது. உற்று நோக்கினால் விளிம்புகளில் சிவப்பு நிற முக்கோண வடிவங்களை காணலாம். இவை பிரம்மாண்டமான அணுக்கரு வெடிப்புகள். இவை பூமியை விட பல மடங்கு பெரியவை. பூமியில் உள்ள மக்களிடம் பிரமிப்பு, வியப்பு மற்றும் அளவற்ற மகிழ்ச்சி.
3: அற்புதம், இது நான் காணும் முதல் கிரகணம், அதுவும் முழு சூரிய கிரகணம். வானியலில் எனக்கு கிடைத்த மிக அற்புதமான அனுபவம் இதுதான்.
4: அந்த வைரமோதிர வடிவம் தோன்றுவதையும் அதையொட்டிய வானம் முழுவதும் ஒளிர்வதையும் பார்ப்பது உண்மையிலேயே அற்புதமான காட்சி.
5: அருமை, நேரில் பார்ப்பது சிறப்பானது. மக்கள் எத்தனை புகைப்படங்களை பார்த்தாலும் நேரில் வந்து உணர்ந்து அனுபவிக்கும் போது கிடைக்கும் உணர்வுக்கு ஈடு இணையே இல்லை.
2: உண்மையிலேயே எனக்கு மெய்சிலிர்க்கிறது. குளிரினால் மட்டுமல்ல, இப்போது நான் கண்டுகளித்த அற்புத காட்சியினாலும் தான். இதற்கு முன்பும் இதை சில முறை பார்த்திருக்கிறேன், ஆனால் ஒருபோதும் சலிப்பை தருவதில்லை. மனிதர்களாக இருப்பதன் அர்த்தத்தையும், பரந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறிய கோளில் வசிப்பதையும் இது நினைவூட்டுகிறது. நிலவின் நிழல். வடக்கு ஸ்பெயினில் கலிசியாவில் லியோன், பர்கோஸ், பில்பாவ், சராகோசா, வலென்சியா உள்ளிட்ட நகரங்களை கடந்து இறுதியாக பலியாரிக் தீவுகளை அடைகிறது. இதோ மின்னும் நிலவை பின்தொடர்ந்து செல்லும் விமானத்திலிருந்து ஒரு காட்சி. இதனை கண்டுகளிக்கும் எவராலும் மறக்க முடியாத, அனைவராலும் பகிரப்படும் ஓர் அனுபவம் இது.
0: சூரியனின் வெளிப்புற வளிமண்டலம் எல்லா பக்கங்களிலும் சீராக அமைந்திருந்தது. அப்படித்தான் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். வெறும் கண்களால் பார்க்கும்போது ஒளிவட்டத்திலிருந்து வெளிப்படும் கதிர்கள் எதுவும் தெரியவில்லை. ஏனெனில் உட்புற ஒளிவட்டம் மிகவும் பிரகாசமாக இருந்ததால் அவை மறைக்கப்பட்டிருக்கலாம்.
2: பின்னர் தொடங்கிய விதத்திலேயே அது முடிவடைகிறது. ஓர் வைர மோதிர வடிவ தோற்றம் மற்றும் ஓர் ஒளிக்கீற்றுடன் கிரகணம் முடிவுக்கு வந்து நிலவும் சூரியனும் தங்களின் தனித்தனி பாதைகளில் செல்கின்றன. இந்த அற்புதமான விண்வெளி காட்சியை நேரில் கண்டவர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக நிலைத்து விடுகிறது.
0: ஐரோப்பா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் மிக முக்கியமான சூரிய கிரகணத்தை கண்டு ரசித்தது குறித்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இனி மேலும் சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். சர்ச்சைக்குரிய குரில் தீவுகளுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பயணம் மேற்கொண்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஜப்பானிய பிரதமர் சனாய் டக்காய்ச்சி கூறியுள்ளார். பசிபிக் பிராந்தியத்தில் அமைந்துள்ள இந்த தீவு தொடருக்கு ரஷ்ய அதிபர் மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும். 2nd உலகப் போரின் முடிவின் போது இந்த தீவுகள் சோவியத் ஒன்றியத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. அப்போதிலிருந்தே ரஷ்யா அங்கு ராணுவ இருப்பை பராமரித்து வருகிறது. 2022 யுக்ரைன் மீது ரஷ்யா தனது முழு அளவிலான படையெடுப்பை மேற்கொண்டதிலிருந்து ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான உறவு மோசமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிக இடைமறிப்பு ஏவுகணைகளை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வதாக யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். அமெரிக்கா தனது கையிருப்பில் உள்ள 5% யுக்ரைனுக்கு விற்க வேண்டும் என்று அவர் CNN செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில் வலியுறுத்தினார். இதன் மூலம் ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ரக ஆயுதங்களை எதிர்கொண்டு வரும் யுக்ரைனில் இந்த குளிர்காலத்தில் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய கிழக்கில் நடந்து வரும் போரினால் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக மேலதிக ஏவுகணைகளை பெறும் யுக்ரைனின் முயற்சிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசில் தற்போது பரவி வரும் ஈபோலா நோய் தொற்று இதுவரை பதிவானதிலேயே மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்திய முந்தைய ஈபோலா பரவலை விஞ்சக்கூடிய நிலையில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் கூறியுள்ளார். அடுத்த 3 மாதங்களுக்குள் இந்த நோயின் பரவலை கட்டுக்குள் கொண்டுவரவும் அதன் தீவிரத்தை குறைக்கவும் இலக்கு வைத்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் அறிவிக்கப்பட்ட இந்த நோய் தொற்றால் குறைந்தது 4,300 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குறைந்தது 2,000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டின் 5வது வெப்ப அலையை ஐரோப்பாவின் சில பகுதிகள் சந்தித்து வருகின்றன. இதன் காரணமாக 135 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எதிர்கொண்டு வருகின்றனர். பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளில் மிக அதிக வெப்பநிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதார அச்சுறுத்தல்களுடன் காட்டு தீ பரவும் அபாயமும் அதிகரித்துள்ள நிலையில் இதனை எதிர்கொள்ள அந்த நாடுகள் தயாராகி வருகின்றன. வெளிநாடுகளில் புதிய வேலை வாய்ப்புகளை தேடிச் செல்லும் நோக்கில் அயல் நாட்டு மொழிகளை கற்பதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் நைஜீரிய இளைஞர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. வகுப்பறை கற்றலை விட செயற்கை நுண்ணறிவு அதிவேகமானது, செலவு குறைந்தது மற்றும் நமக்கு ஏற்ற வகையில் தனி பயனாக்கப்பட்டது என்பதால் பலரும் இதை பயன்படுத்துவதாக நைஜீரியாவின் கூகுள் தேடல் ட்ரெண்டுகள் தொடர்பான அறிக்கை தெரிவிக்கிறது. வேலைக்கான நேர்முக தேர்வுகளுக்கு தயாராகவும் வெளிநாட்டு பயணங்களுக்காகவும் வெளிநாடுகளில் வசிக்கும் குடும்பத்தினருடன் மீண்டும் தொடர்பை வலுப்படுத்தவும் பலர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றனர். இதுகுறித்து மகுபோச்சி ஒகஃபோர் வழங்கும் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம்.
6: ஹே குகு,
1: எனக்கு பசிக்கிறது என்பதை தாய்லாந்து மொழியில் எப்படி சொல்வது? ஒரு காலத்தில் புதிய மொழியை கற்றுக்கொள்வது என்றால் வகுப்பறையில் அமர்ந்து படிப்பது, பாடப்புத்தகங்களை வாங்குவது அல்லது அதிக கட்டணம் செலுத்தி பயிற்சி வகுப்புகளில் சேர்வது என்பதாக இருந்தது. ஆனால் இன்று பல இளைஞர்கள் அதற்கு பதிலாக AI பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். AI என்பது ஒரு ஆசிரியரை போல இல்லாமல் தங்களுடன் உரையாடும் நண்பரை போல தோன்றுவதாக அவர்கள் கருதுகின்றனர். அவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள், தவறு செய்தாலும் உடனுக்குடன் திருத்தங்களை பெறுகிறார்கள். அவரவர் தனிப்பட்ட வேகத்திற்கேற்ப கற்றுக்கொள்கிறார்கள். நைஜீரியாவின் லாகோஸ் நகரை சேர்ந்த டிராவல் அண்ட் லைஃப் ஸ்டைல் கான்டென்ட் கிரியேட்டர் அவிகேல் வெளிநாட்டு பயணங்களுக்கு முன்பும் பயணத்தின் போதும் புதிய மொழிகளில் உரையாடவும் கற்றுக்கொள்ளவும் AI பெரிதும் உதவுகிறது என்று கூறுகிறார்.
7: உண்மையில் மொழியை கற்றுக் கொடுக்கும் செயலிகளை நான் அதிகமாக பயன்படுத்துவதில்லை, ஏனென்றால் என்னால் AI-யுடன் நேரடியாக உரையாட முடிகிறது. அதற்கு நாம் சில அறிவுறுத்தல்களை வழங்கலாம். உதாரணமாக, நீ என் நண்பனாக கற்பனை செய்து கொள், நான் இந்த மொழியை முதன்முறையாக கற்றுக்கொள்கிறேன், நாம் இருவரும் உரையாடலாம் என்று சொல்லலாம். அதன் பிறகு பிரெஞ்சு மொழியில் நான் பேச தொடங்குவேன், AI-யும் அதே மொழியில் உரையாடத் தொடங்கும்.
1: அபிகேலை போலவே சாம்வெல் என்பவரும் மொழி தடைகள் ஏதுமின்றி வெளிநாடுகளில் உள்ளவர்களுடன் வலுவான உறவுகளை வளர்த்துக் கொள்ள AI பயன்படுத்தி வருகிறார்.
8: நான் நார்வே நாட்டிற்கு செல்ல விரும்புகிறேன். இப்போது நார்வேவில் உள்ள என் உறவினர்களிடம் எளிதாக பேச முடிகிறது. சில நேரங்களில் அவர்கள், எப்படி இவ்வளவு வேகமாக மொழியை கற்றுக்கொள்கிறாய் என்று ஆச்சரியமாக கேட்பார்கள். இப்போது அந்த மொழியை என்னால் வேகமாக தட்டச்சு செய்ய முடிகிறது.
1: சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பல திறமையான இளம் தொழில்முறை நிபுணர்கள் நைஜீரியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான நைஜீரியாவில் அண்மையில் வெளியிடப்பட்ட கூகுள் சர்ச் ட்ரெண்ட்ஸ் தரவுகளின்படி ஜெர்மன், ஸ்பானிஷ், இத்தாலியன் மற்றும் ஜப்பானிய மொழிகளை கற்கும் ஆர்வம் அதிகரித்து உள்ளதாக தெரியவந்துள்ளது. அபிகேல் மற்றும் சாமுவேல் போன்ற பல இளைஞர்கள் மொழியை கற்க முக்கிய கருவியாக இப்போது AI பயன்படுத்தி வருகின்றனர்.
9: தரவுகளை பார்க்கும்போது பல்வேறு விஷயங்களில் மக்களின் ஆர்வம் அதிகரித்திருப்பது தெரிகிறது. AI மற்றும் சைகை மொழி மீதான ஆர்வம் தான் தனிப்பட்ட முறையில் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. இது உண்மையிலேயே சுவாரஸ்யமானதாக உள்ளது. எனது 40 ஆண்டுகால அனுபவத்தில் நைஜீரியாவில் சைகை மொழியை பற்றி பெரும்பாலான மக்கள் பேசுவதை கேட்டதே இல்லை.
10: Sign language isn't something that you hear most people talk about.
11: Nigeria has one of the youngest.
3: ஆப்பிரிக்காவில் இளம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடுகளில் நைஜீரியாவும் ஒன்று. லாகோஸில் செயற்கை நுண்ணறிவு தற்போது எளிதில் கிடைக்கக்கூடியதாக மாறி வருகிறது. இது அவர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருப்பதாக இளைஞர்கள் கூறுகின்றனர்.
1: AI என்பது ஒரு சிறந்த கற்றல் துணையாக மட்டுமே செயல்பட முடியும். ஆனால் அது ஆசிரியர்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கு இடையேயான நேரடி உரையாடல்களுக்கோ ஒருபோதும் மாற்றாக அமைய முடியாது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.
9: உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் அறிவாற்றல் மிக்க மனிதர்களில் சிலர் உங்கள் மொழியை பேசாதவர்களாக இருக்கலாம். அவர்களின் மொழியை கற்றுக்கொள்வது உங்கள் சிந்தனை எல்லையை விரிவுபடுத்தும், உங்கள் உலகத்தை பெரிதாக்கும், நீங்கள் கற்பனை செய்யாத வாய்ப்புகளுக்கும் அது வழிவகுக்கும். அது மட்டுமின்றி இதில் பொருளாதார வாய்ப்புகளும் உள்ளன. உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுடன் வணிகம் செய்பவர்களுக்கு மொழி அறிவு உதவுகிறது. பொருளாதார ரீதியாக வேகமாக வளர்ந்து வரும் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய பல பகுதிகளில் நாம் பேசும் மொழியை தவிர வேறு மொழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக சீனாவை குறிப்பிடலாம்.
1: கல்வி, வேலை, பயணம் அல்லது வெறும் ஆர்வம் என எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. பல நைஜீரிய இளைஞர்களுக்கு மொழியை கற்றுக்கொள்வது என்பது இனி வகுப்பறையிலிருந்து தொடங்காது, மாறாக அது ஒரு AI ப்ராம்ப்டுடன் தொடங்குகிறது.
0: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம் நேயர்களே.
6: நேர்கள் வானிசையின் வள்ளி மாலை நிகழ்ச்சியிலோடு இணைந்திருக்கின்றீர்கள். 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் எமது ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வருவது எமக்கு கிடைத்த மரண அறிவித்தல் ஒன்று. கலாநிதி சுப்பையா ராமசாமி அவர்களது மரண அறிவித்தல். இலங்கை ராகலையை பிறப்பிடமாகவும் மெல்பர்னை வசிவிடமாகவும் கொண்ட சுப்பையா ராமசாமி அவர்கள் கடந்த சனிக்கிழமை காலமானார். அன்னார் கமலாதேவியின் அன்பு கணவரும் தேவசுதன், வதன சுகன்யா ஆகியோரின் பாசமிக்கு தந்தையும், மாரி சாயி ஆகியோரின் மாமனாரும் ஆவார். அன்னாரின் கிரியைகள் வருகின்ற திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் இலக்கம் 790 பிரான்ஸ்டன் டனினங் ரோட் பொனரோங் மெமோரியல் பார்க்கில் நடைபெற இருக்கின்றது. தகவல் குடும்பத்தினர். அந்த அறிவித்தலை மீண்டும் அறிய தருகின்றேன். கலாநிதி சுப்பையா ராமசாமி அவர்களது மரண அறிவித்தல். இலங்கை ராகலையை பிறப்பிடமாகவும் மெல்பர்னை வதிவிடமாகவும் கொண்ட சுப்பையா ராமசாமி அவர்கள் கடந்த சனிக்கிழமை காலமானார். அன்னார் கமலாதேவியின் அன்பு கணவரும் தேவசுதன், வதன சுகன்யா ஆகியோரின் அன்பு தந்தையும், மாரி சாயி ஆகியோரின் மாமனாரும் ஆவார். அன்னாரின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் இலக்கம் 790 பிராங்க்ஸ்டன் டெனினங் ரோட் பொனரோங் மெமோரியல் பார்க்கில் இடம்பெறும் என்பதனை அறிய தருகின்றார்கள். தகவல் குடும்பத்தினர்.
12: வானிசை வானொலி நேயர்களே, இனி அடுத்து கேட்க இருப்பது இன்று ஒரு சிந்தனை. வானிசை வானொலி நேயர்களுக்கு ஐயப்பனின் அன்பு வணக்கம். இன்று ஒரு சிந்தனையில நாங்கள் என்ன பார்க்கிறோம்னா, ஆசையும் முயற்சியும். அது என்ன ஆசையும் முயற்சியும் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை மீது ஆசைப்படுறோம் அல்லது விருப்பப்படுறோம்னா அதுக்கு முயற்சி செய்தால்தான் அந்த பொருளை நம்ம அடைய முடியும். அப்படிதான் உதாரணமாக சொல்றோம்னா, ரைட் சகோதரர்கள் முயற்சிக்காவிட்டால், ஆசைப்படாவிட்டால் நாம் இன்று விமானத்தில் ஏற முடியாது, விமானமும் பறந்திருக்காது. அதே போல எடிசன் முயற்சிக்காவிட்டால், ஆசைப்பட்டு முயற்சி உழைப்பும் படாவிட்டால் நாம் இன்று மின்சாரத்தை பார்த்திருக்க முடியாது. மார்கோனி ஆசைப்பட்டதால் தான் வானொலி கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் உயர வேண்டுமென்றால் உழைப்பு மட்டும் பத்தாது, ஆசைப்பட்டால் பட்டாது, விடாமுயற்சி இருக்க வேண்டும். அதனால்தான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பெரியவங்க பார்த்தீங்கன்னா, உழைப்பே உயர்வு தரும். அந்த உழைப்பானது எப்பொழுதும் உயர்வு தரும். நம்ம ஒருத்தன் உழைத்து முயற்சி பட்டு பெரிய ஆளாக வந்துட்டார் ஒரு நண்பர்னு வச்சுங்க, நம்ம என்ன செய்யணும்னா அவரை பாராட்ட கற்றுக்கணும். அதே போல அவர் என்ன பெரிய வளர்ந்துட்டார், நான் அதை விட நான் வளர்ந்து காட்டுவேன், பெரிய இடத்தை அடையஞ்சே தீருவேன்னு ஆழ்ப்புணர்ச்சியோடு பேசக்கூடாது, அது ஆபத்தில் முடியும். அதே போல நம் குழந்தைகளை நாம் அவர்கள் விருப்பத்திற்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை தான் செய்ய விட வேண்டும். நம்ம தான் மருத்துவரை ஆசைப்பட்டோம், வர முடியல, நம்ம பையனாச்சும் ஒரு மருத்துவரை வரட்டுமே அப்படின்னு நம்ம ஆசையை அவன் மேலே திணிக்கக்கூடாது. அப்படி திணித்தால் அவன் எண்ணங்கள் பாழாகிவிடும். அவன் ஒரு விஞ்ஞானியாக வரணும்னு நினச்சிருப்பான், அல்லது ஒரு கணிப்பொறியாளனாக வரணும்னு நினச்சிருப்பான், இது நிறைவேறாகாமல் போயிடும். அதனால் பல குழந்தைகளுடைய விருப்பம் ஆசைகளை நாம் நிறைவேற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆகவே தான் ஆசைகளை வெறும் பட்டா மட்டும் போதாது, விருப்பம் பட்டா போதாது, அதற்கான முயற்சிகள் முறைப்பும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முதல் படி நமக்கு வலிக்கு விட்டுடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒதுங்கிடக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே சரிப்பட்டு தான் வரும். அப்படி அந்த தோல்வியையே வெற்றியாக கருதி கொண்டு மேலும் மேலும் நாம் முயற்சி எடுத்தால் பல வெற்றி படிகளை அடையலாம் என்பதுதான் ஒரு சிந்தனை. அதே நேரத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என் மாமா ஒருத்தர் வந்தார். வந்தவர் சொன்னார், நான் ரொம்ப நாளாக ஒரு ஆடி வாங்கணும். என்ன மாமா ஆடி வாங்கணுங்கிறீங்க அப்படின்னா, அதான்ப்பா ஆடிக்காரு வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த ஆசையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னாரு. வா காட்டேன்னு அழைச்சிட்டு போனார். வெளியில் வந்து பார்த்தா வேறு ஒரு வாகனம் நிற்கிது. என்னங்க நீங்கள் சொன்னது வேற வாங்கினது வேறையா இருக்கேன்னு. என்ன சொன்னேன், ஆடிக்காரு வாங்கணும் தானே சொன்னேன், இது என்ன மாதம் ஆடி ஆடியில் தானே வாகனம் வாங்கினா அதான் ஆடி வாங்கணும்னு சொன்னேன் அப்படின்னாரு. இது எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் இன்று ஒரு சிந்தனை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசையின் வெள்ளிமாலை தமிழ் ஒலிபரப்பு. 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் எமது ஒலிபரப்பினை 8 மணி வரை கேட்கலாம் என்பதனை அறிய தந்து தொடர்ந்து வரும் ஒரு திரைசை பாடல் கவியரசர் கண்ணதாசனின் வரிகளில் ஆர் சுதர்சனம் அவர்களின் இசை அமைப்பில் நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக பி. சுசிலா பாடிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளி மாலை தமிழ் ஒளிபரப்புகளை. எமது ஒளிபரப்புகளை நேர்கள் 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் மற்றும் www.winfm.org.au எனும் இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு மகிழலாம். இவ்வாறு நிகழ்ச்சியில் அடுத்து இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ் இரட்டையர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: அனைவருக்கும் வணக்கம். இன்னிசைவேந்தர்கள் நிகழ்ச்சியின் 38வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1-2-1985 வெளியான திரைப்படம் யாரோ அழைக்கிறார்கள். குரு ரகுவரன் அருந்ததி நடித்த திரைப்படம். இதில் இடம்பெற்ற ஒரு அட்டகாசமான பாடல் பால் நிலவு காய்ந்ததே.
1: பால் நிலவு காய்ந்ததே.
0: இந்த பாடலை ஜெயச்சந்திரன் மிக அழகாக பாடியிருப்பார்.
1: முழுதுமோய்ந்ததே.
0: புலவர் புலமைப்பித்தன் எழுதிய பாடல் இது.
1: ஏன் ஏன் வரவில்லை நீதான்.
0: 1985 திரும்பிய பக்கமெல்லாம் ஒலித்த பாடல் இது.
1: நினைத்து பார்க்கிறே.
0: யாரோ அழைக்கிறார்கள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு இனிமையான பாடல் உன்னை உன்னை உன்னைத்தானே உள்ளம் அழைக்கின்றது.
1: உன்னை உன்னைத்தானே உள்ளம் நினைக்கின்ற
0: பாடலுக்கு சங்கர் கணேஷ் மிக வித்தியாசமாக மெட்டமைத்திருப்பார்கள்.
1: உடனே இழக்கின்றது.
0: கே ஜே ஜெயஸ்தாஸ் இந்த பாடலை பாடியிருப்பார்.
1: போகும் எண்ணங்கள்.
0: யாரோ அழைக்கிறார்கள் படம் சுமாராக ஓடிய ஒரு படம், ஆனால் எல்லா பாடல்களுமே ஹிட்.
1: உள்ளம் நினைக்கின்றது.
0: யாரோ அழைக்கிறார்கள் படத்தின் டைரக்டர் ராஜன் சர்மா. சங்கர் கணேஷ் ஜெயச்சந்திரன் நினைவில் ஒரு இனிமையான பாடல்.
1: இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சம்.
0: இந்த பாடலுக்கு சங்கர் கணேஷின் மெட்டும் பின்னணி இசையும் மிக அருமை.
1: உறவை நாடும் எந்த மேனி நான் உணவை தே.
0: 1985 ரேடியோவில் அடிக்கடி ஒலித்த பாடல்.
1: இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய.
0: யாரோ அழைக்கிறார்கள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் சங்கர் கணேஷின் அதிரடி இசையில் தொடங்கும். ஜெயச்சந்திரனின் இனிய குரலில் உருவான பாடல் மனம் உன்னை தினம் நினைத்தது.

0: காலட்சேபம் செய்வது என்பது ஆச்சரியமான ஒன்று. கவுண்டமணிக்கு டிஎம்எஸ் பாடியிருப்பது இன்னொரு ஆச்சரியமான விஷயம்.
1: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்.
0: கவுண்டமணியின் பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாவற்றையும் உள்வாங்கி அதை மிக அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் டி எம்
1: சவுந்தரராஜன். பாடலை
0: எழுதியவர் கவிஞர் வாலி. பத்தும் செய்யும் படத்தில் கவுண்டமணிக்கு ஜோடி ஸ்ரீவித்யா. நோய் வாய்ப்பட்டிருந்த போது வந்த படம். கழகம், எம்ஜிஆர், தேவர் இவர்களுக்கிடையே இருந்த அன்பினாலும் நட்பினாலும் நன்றி கடனாக எடுக்கப்பட்ட பாடல் காட்சி இது.
1: தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்கி
0: என்றால் 1985 வெளியான திரைப்படம் மங்கம்மா சபதம். கமலஹாசன், மாதவி நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் கே விஜயன். இதில் ஒரு அதிரடியான பாடல் அமர்க்களமான இசையோடு தொடங்கும். சங்கர் கணேஷின் இசைக்கேற்ப கமல் மற்றும் மாதவியின் நடனம் இருக்கும். எஸ்பிபியின் குரலில் ஒலித்த பாடல். எஸ்பிபி மற்றும் வாணிஜராம் குரல்களில் ஒலித்த ஒரு இனிய டுவேட். இந்த பாடலை புலவர் புலமைப்பித்தன் எழுதியிருப்பார். சங்கர் கணேஷ் இசையில் அமைந்த அதிரடியான பாடல். மங்கம்மா சபதம் படத்தில் இடம்பெற்ற பாடல் கோலா கோலா கொக்கா கோலா. ஜெயராம் குழுவினரோடு பாடிய பாடல் இது. வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார். மங்கம்மா சபதம் கசம் பெய்தா கருணை வாழைக்கு என்ற ஹிந்தி படத்தின் ரீமேக். அதில் பயன்படுத்திய மெட்டை சங்கர் கணேஷ் அப்படியே தமிழில் பயன்படுத்தியிருப்பார்கள். எஸ்பிபி மற்றும் வாணிஜராம் குரல்களில் உருவான பாடல். இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். 1985 வெளியான திரைப்படம் பௌர்ணமி அலைகள். சிவகுமார், அம்பிகா நடித்த இந்த படத்தில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஒரு பாடல் நிழல் தேடி வந்தேன் நிஜம் ஒன்று கண்டேன். புலமைப்பித்தன் இந்த பாடலை
2: எழுதியிருப்பார்.
0: இந்த டுயட்டை எஸ் ஜானகியோடு இணைந்து பாடியவர் கே ஜே ஜெயஸ்தாஸ்.
3: தேடி வந்தேன் நிஜம் ஒன்று கண்டேன்.
0: 1985 வெளியான திரைப்படம் தென்றல் தொடாத மலர். ராஜீவ், சிவச்சந்திரன், பானுப்ரியா நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் திருக்கோவில் சிற்பம் வந்தால்.
3: திருக்கோவில் சிற்பம் வந்தால் தேவாரப்பா.
0: ஜெயஸ்தாஸ் இந்த பாடலை பாடியிருப்பார்.
3: தென்றல்
0: தொடாத மலர் படத்தில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் வெள்ளி கொலுசு துள்ளாதோ சங்கதி சொல்லாதோ. கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார். இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டது இன்னிசை வேந்தர்கள் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அவர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியாக்கம் கணேஷ் ராமசாமி.

நேர்கள் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். 88.9 பண்பலை வரிசையினோடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தினோடாகவும் எமது ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை நேரம் சரியாக 7:45 நிமிடங்கள். தொடர்ந்து வரும் தொடர் நிகழ்ச்சி மெல்லிசை மன்னரும் நானும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகின்றார். மெல்லிசை மன்னரின் உதவியாளரும் பின்னணி பாடகருமாகிய அனந்து நாராயணன் அவர்கள்.

எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடல் வந்து பட்டிக்காடா பட்டணமா, அந்த படத்துல இருந்து ஒரு பாடல். இது என்னன்னா, இந்த பாடல் வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பி வெர்ஷனும் இருக்கு, சோக வெர்ஷனும் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாங்ஸ், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கப்படும் பொழுது எம்எஸ்வி சார் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார். ஒரே சாங், அந்த சாங் வந்து ஹாப்பி வெர்ஷன் ஒன்று இருக்கு, பேத்தாஸ் வெர்ஷன் ஒன்று இருக்கு. அதில் வந்து அவர் எப்படி அதை கையாளுவார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த என்னடி ராகம்மா பாட்டை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் வந்து ஹாப்பி வெர்ஷன், சேட் வெர்ஷன் ரெண்டுலேயுமே வந்து அந்த ஒரு அது கல்யாண இது மாதிரி, அந்த ஒரு கல்யாணத்தை எதிர்பார்த்து பண்ணுறதுனால கெட்டி மேளம்லாம் வச்சு பண்ணியிருப்பார் அவர். ஸோ அந்த அந்த மேளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே சாங் தான் பேத்தாஸ் வெர்ஷன்லையும் சரி ஹாப்பி வெர்ஷன்லையும் ஹேண்டில் பண்ணியிருப்பார். இதில் நான் முக்கியமாக எதுக்காக நான் இதை பற்றி நான் பேச வர்றேங்கிறத சொல்கிறேன். சாதாரணமாக அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கோங்களேன், எல்லாருமே, எல்லா இசையமைப்பாளர்களும் எம்எஸ்வி சார் உட்பட வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி ஹாப்பியஸ்ட் மூடில் ஒரு சாங் போடுறாங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா மேஜர் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பெரிய கா வச்சு பண்ணுவாங்க. இதே மைனர் ஸ்கேல் சின்ன கா வச்சு பண்ணால் அது சோகம்ங்கிறது வந்து அப்படிலாம் ஆக்சுவலாக உண்மையான அர்த்தம் கிடையாது. ஏன்னா எம்எஸ்வி சார்கிட்ட நான் இதை கேட்டேன், இல்லைப்பா அந்த கான்செப்ட் நான் ஒத்துக்க மாட்டேன் ஆக்சுவலாக. அது ஓகே, ஒரு பக்கம் நேச்சுரலாக இருந்தால் கூட அதே பெரிய கா வந்து, எந்த பெரிய காவை வந்து நம்ம வந்து ஹாப்பியாக யூஸ் பண்ணுறோமோ அதே பெரிய காவை வந்து அதை வச்சே நம்ம வந்து பேத்ராஸும் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புரட்சியை வந்து பண்ணி காமிச்சது தான் இந்த பாடல். நான் சொல்கிறது என்னடி ராகம்மா பாட்டை பற்றி சொல்கிறேன். ஹாப்பி வெர்ஷனுக்கு வந்து என்ன ஒரு என்ன ஒரு நோட்டை யூஸ் பண்ணுவீங்களோ அதே நோட்டை யூஸ் பண்ணியே பேத்தாஸ் வெர்ஷன்லையும் வந்து அந்த ஒரு இதை கொண்டு வர முடியும். அந்த சேஞ்ச் ஓவர் கொண்டு வரும்போது அது இன்னும் பேத்தடிக்காக அதை சவுண்ட் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சார். ஃபஸ்ட்டு நான் ஹாப்பி வெர்ஷன் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன், அப்புறம் அது என்னங்கிறது சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும்.

0: இந்த பாட்டு வந்து எல்லாரும் நிறைய கேட்ட பாட்டு தான். டிஎம்எஸ் ஐயா அவர்களே நிறைய ஸ்டேஜில் வந்து எம்எஸ்வி சார் கூட எம்எஸ்வி சாரும் அவரும் இணைந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டேஜில், ஏன் நான் உட்பட நான் 95 அவர்கிட்ட வந்து வந்ததுக்கப்புறம் பல மேடைகளில் இந்த பாடல் அவர் பாடியும் கேட்டிருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஎம்எஸ் பாடகர்கள் இந்த பாடல் வந்து ஸ்டேஜில் பாடி கேட்டிருக்கேன். இதில் என்னென்னா டிஎம்எஸ் ஐயா பாடும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபீ ஃபீ ஃபீன்னு அவரே விசில் அடிப்பார், விசில் அடித்து ஆடுவார். அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து ஒரு துள்ளல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது மைனர் நோட்டில் ராகம் தான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச், அவர் ஹாப்பியாக இருப்பார். பட் இந்த பாட்டு ஃபுல்லாகவே மைனராக இருந்தால் கூட ஒரு ஹாப்பியாக தான் சவுண்ட் பண்ணோம். இதே பாட்டை வந்து அந்த படத்தில் ஒரு பேத்தாஸ் வெர்ஷன் வரும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க.
1: அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமாலை இப்படி இருந்த பாட்டை

0: நீ எதுக்காக சொல்ல வரேன்னா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சமத்துல படிப்பாங்க.
1: கொத்தோடு முத்து தரவோங்க, காற்றாக பறந்ததட காற்றாக பறந்த,
0: சமத்துல பாட பாருங்க,
1: காற்றாக பறந்தது.
0: அந்த தள்ளி பாடுனா அந்த ஒவ்வொன்னே வந்து அந்த ஃபீல் பண்றாரு அவர் உள்ளுக்குள்ள.

0: அடி. அந்த அந்த துன்பத்தில், அந்த கவலைக்கு, அந்த காற்றாக ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணும்போது அதை சஸ்டெயின் பண்ணி அடுத்த லைனை வந்து கொஞ்சம் தள்ளி பாடினா தான் அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அவருக்கு எம்எஸ்வா இருக்குது. அந்த ஒரு மைனர் நோட்லேருந்து அந்த மேஜர் சேஞ்ச் பண்ணும்போது கூட அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஒரு சோகம் இருக்குது பாருங்கள்.
1: பொன்னாக நான் நினைத்த மண் வீடு கரைந்து,
0: அங்கெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா அந்த பொன்னாக நான் நினைத்தேன்னு சொல்லும்போது கூட அதில் ஒரு மேஜர் நோட் இருக்கு. பொன்னாக நான் நினைத்தேன் அந்த மண் வீடு கரைந்துங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொன்னாக நான் நினைத்தேன்னு சொல்லும் அந்த அந்த ஃபீல்லையே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் நோட்டில் கூட அந்த சோகத்தை வந்து கொண்டு வர முடியுங்கிறத வந்து என்ன அழகாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அதான் அவர் எப்பவுமே சொல்லுவார், தம்பி என்னமோ சோகம்னா மைனர் இல்லைனா சந்தோஷம்னா வந்து மேஜர் நோட் அப்படின்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது நிறைய பேர் வந்து அப்படி நினைக்கிறாங்க, அது இல்லை. நாம் வந்து அது எந்த இடத்துல வருது, எப்படி எப்படி கொண்டு போகிறோம், அதை எப்படி பாடுறோம், பாடக்கூடிய விதத்தில் தான் வந்து சோகமாக சவுண்ட் பண்ணுறதுங்கிறத வந்துட்டு ஹாப்பியாக சவுண்ட் பண்ணுறதுங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஒரு ஹாப்பி சாங்னா யாருமே மேஜர் ஸ்கேலில் போடுறதுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான். பட் அதையும் தாண்டி ஒரு சேட் வெர்ஷன் அந்த பாட்டுக்கு வரும்பொழுது அந்த சேட் வெர்ஷனில் கூட அந்த மேஜர் நோட்டை வச்சு கூட ஒரு அந்த அந்த சோகத்தை காட்ட முடியும். மேஜர் நோட் இருந்தால் சந்தோஷமாக சவுண்ட் பண்ணிடுமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை. அதை அதை கூட நம்ம வந்து அழகாக வந்து ஒரு ஃபீல் பண்ணி அழகாக சோகமாக கொண்டு வர முடியும். அந்த சோகம் கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1972 வந்த பட்டிக்காடா பட்டணமா படத்தில் கண்ணதாசன் வரிகளில் வந்து எம்எஸ்வி சார் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ரெண்டையுமே கேளுங்க, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும்.

இன்றைய வெள்ளி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நெஞ்சில் நிறைந்த பாடல் கவியரசரின் வரிகளில் மெல்லிச மன்னரின் இசை அமைப்பில் பி சுசிலா பாடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய பறவை.

நீங்கள் கேட்டது வானிசையின் வெள்ளி மாலை தமிழ் ஒலிபரப்பு. இத்துடன் இன்றைய ஒலிபரப்புகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றமோர் வெள்ளி மாலை வான் அலைகளில் சந்திக்கும் ஆர்வத்தோடு இப்பொழுது விடைபெறும் நான் குமார் சின்னத்துறை. வணக்கம் நேர்களே.